0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: அரங்கிசையில் குன்னக்குடியார் வைத்தியநாதன் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், திருக்கடையூர் டி கே தட்சிணாமூர்த்தி அவர்கள் கஞ்சிரா, மதராஸ் ஆர் கல்யாணராமன் அவர்கள் கடம், மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் மோர்சிங், ஸ்ரீ ரகுகுல என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

இப்பொழுது நேரம் 10:03. அரங்கி செயல் குன்னக்குடியார் வைத்தியநாதன் அவர்களின் வயலினிசை ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், திருக்கடையூர் டி கே தட்சிணாமூர்த்தி அவர்கள் கஞ்சிரா, மதராஸ் ஆர் கல்யாணராமன் அவர்கள் கேட்டம், மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் முகர்சிங். அடுத்து ஹிமகிரி தனையே என்று தொடங்கும் ஹரிகேசனுள்ளூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், சித்த தன்யாசி ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: அரங்கிசையில் இதுவரை குன்னக்குடியார் வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: ஓரஜூப்பு ஜூஜேதி நியாயமா. கன்னட கவுள ராகம் ஆதிதாளம் தியாகராஜ சுவாமி கிருதி.
1: You will now listen to a composition of Thyagaraja Swami, ஓரஜூப்பு ஜூச்சேதி நியாயமா, என் ராக் கன்னட கவுளா செட்டு ஆதிதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இப்போது பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். விஎல் குமார் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் கஜவதனா, பாபநாசம் சிவன் பாடல், ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a flute recital by B. Muthukumar. He is accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by Sherthalai R. Anandakrishnan. He begins with Gajavadana in Rag Sri Ranjini set to Aditaal, a composition by Papanasam Sivan.

0: நீங்கள் கேட்டது ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல்.
1: In Rag Srirajani, that was a composition by Papanasam Sivan.
0: இனி ஞான முசகராத தியாகராஜர் கீர்த்தனை பூர்வி கல்யாணி ராகம் ரூபகதாளம்.
1: He now presents ஞான முசகராதா in Rag Purvi Kalyani, set to Rupakam Taal, a composition by Tyagarajar.

0: இடம்பெற்றது பூர்வி கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: In Rag Purvi Kalyani, that was a composition by Thyagarajar.
0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக கலிக்கி உண்டே கதா, தியாகராஜர் கீர்த்தனை, கீரவாணி ராகம், ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH, anytime Indian music. You are listening to a flute.

0: இடம்பெற்றது கீரவாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: இன்றா கீரவாணி, that was a composition by தியாகராஜர்.
0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் இதுவரை கேட்டது பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a flute recital by B. Muthukumar. He was accompanied on the violin by V. L. Kumar and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. This program was contributed by All India Radio, Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஸ்ரீராம் பரசுராம் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a violin recital by ஸ்ரீராம் பரசுராம். He is accompanied by ஸ்ரீ கே வி பிரசாத் on the மிருதங்கம் and வைக்கம் ஸ்ரீ ஆர் கோபாலகிருஷ்ணன் on the கட்டம். நிகழ்ச்சியில் முதலில் ராம நின்னு நம்மினா தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம் ஆதிதாளம். தி கான்சர்ட் பிகின்ஸ் வித் ராம நின்னு நம்மினா, கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் மோகனம் செட் டு தாள் ஆதி.

இனி தியாகராஜ யோக வைபவம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஆனந்த பைரவி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு தியாகராஜ யோக வைபவம், கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர், இன் ராக் ஆனந்த பைரவி, செற்றுத்தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. ஸ்ரீராம் பரசுராம் அவர்களின் வயலின் இசை, கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24x7, an exclusive Indian classical music channel. You are listening to a violin recital by ஸ்ரீராம் பரசுராம். He is accompanied by Shri K.V. Prasad on the mridangam and Vaikam Shri R. Gopalakrishnan on the ghatam. Ini Amba Vani, Harikesanallur Muthaiya Bhagavadar Sahityam, Ragam Keeravani, Adi Thalam. Listen now to Amba Vani, composed by Harikesanallur.

நிகழ்ச்சியில் நிறைவாக சரவண பவ பாபநாசம் சிவன் பாடல் ஷண்முக பிரியா ராகம் ஆதிதாளம். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் சரவண பவ கம்போஸ்ட் பை பாபநாசம் சிவன் இன் ராக் ஷண்முக பிரியா செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீராம் பரசுராம் அவர்களின் வயலின் இசை. கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட்டல் பை ஸ்ரீராம் பரசுராம். ஹி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ கே வி பிரசாத் ஆன் த மிருதங்கம் அண்ட் வைக்கம் ஸ்ரீ ஆர் கோபாலகிருஷ்ணன் ஆன் த கட்டம். This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7, an exclusive Indian classical music channel.